நதிருக்கரே சொப்பாயே ஆஸ் அந்தேசி தேனே கேவல் ஹும் சப்த ஜுலாய் பொடி.

0: உங்களிடம் போனா
1: என்ன சொன்னதான்
0: நினைப்பில் அவள் படையா
1: நீ
0: ஷாம்
2: ஷாம் டைம் வரும்